0: சர்ஜரி, பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் என் மாதிரி, MBBS, MS, MCH சர்ஜிக்கல் ஆங்காலஜி, FI, MAS கேன்சர் சர்ஜன்,
1: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், JP ரோட், பீமபுரம்.